0: Sanji chonten di bakuwa dhisha pendul te gongju mato ngi chimudu kiwe te gongju marmo. Ki te kut ta hchik gusani hchik nuwa jintan chira. Tire chi ji kolo rinba sun kor nuwa nanga rinba sunba mo. Lakpar nambar shi yi chi ko koro guno lakpar nambar shi waga nana ta kanzaka dhik yo zira songza, kanzaka dhik me zira songza tamo ariga yi yoko nare ya. Ariga yi yoko nare. Tiga ariga yi ariga tuka ta kuwa lan tsaka toni ta Chūna wāga chantā shōngtsa tā tikhā shōngtā nara. Tantro tā uru wā dhishyā namche mīwā maschik pā tā tā pā tamā yōnum pā tētā lān dōmbi gūni yā dhā chīshin bā tā chīshin bā māyīn bā gōng pā chēn tā gōng pā chēn māyīn bā chāntō tā ngē tō tikhā shōnggō gā. Tantro ngūn chī tsukhsak tā mōlēn chē kēl kāng lā yō pī mōlēn chē kāwā kāng lā yō pā maschik pā tamu yonu wu dhasha te tang tambayang uru wa chishinba songgu tanda, rana tsukko guni songgu tanda rin. Tila wai ma wai chi guni ya ka pa tang, chik pa tang, rana chishin mayinba tsukko guni songgu nu wu takata uru yewe songre ka nana ka pa tang, chik pa la soka yopar ma se gongpa chukta xe chang chawi arang tu chi xik chang giwa zhim niwi na jipa manyanbi lami mangak jang ewe ra giso o da lami, dita suwa lami mangak la ten go o da nari ya. Huin chungza na, manchunga nang na, xie nya nuga, nya sa uka sadhu te goa ta zi, manchunga na tsik timda o nama ra. Te lami mangak go tu chanar na, xie kung ka kharta, nuga ka kharta te ta, lami mangak ka go go nari ya, lami mangak ni go go nari. Xie kung ka kharta ga, xie nyanu wu nyasa tiga sateta diga nunga guwa zirze. Tiga nunga xie nyanu wu sa yuimbu diga nama re. Tiga vartana lami mengag di jo hui fin jukze na ta mamba ga ta ngotro jo tato ka kherta ga xie konanga wudu gunu wu ka kherta dita mengag ra. Yinjiga jorwa kiwa na longa tongtong jorwa tanga siwi yinjiga jorwa kiwa xini kanglan jiga guwa njiga ni tunbi sita ta uzu wunja na dila long tewa, tesan dastro tang rikini chi yondanga zhiga tangne yung kangla tewa shi chu. Tewa tinga lami mangak la tani shi gool guna. Lami mangak la tani maki aranga rikha ga tuchi ki na sajam mucho nara. Tsa sajam mucho nara. Sajam mucho nuwa hui chi chu. Ndi tongka lozang chanli zangka songo nu chizga rana. Shachas tenji ka nanga tsikitong ka. Mukhu chunga ndandiya sikisya. Gorgo hanga ndandiya jiriye. Trisi hu ndandiya jiriye yinu tsikindara. Tsikindara kundata kaga uzo lami mangala teni tsikindaya kuwa lakna kuwa jachisa. Lami mangala matana tsikindaya ngudungu kuwa lakna kaga hara khtanshaga khane kanyanara ti kujimari yinu. Gorgo hanga ndandiya jiriye yinu chirana. Lolo, dharma, sari, tsangma, diyendiga tanga, tsangma go, jiri yedu no, kai ri, kai mri no, di mara, tsanggo no, jidirpa tsangwa kui la, gorgor, ngandandi jiri yedu, kuwa za. Yung ji ichi tatu, ji go, namba la, nika go panpa, hichi panpa, nika to hi, nika la panpa, nika to hi, nika la ma panpa, zhuu te ti datani chi zhano te trisi hundan di ti vise zhano hui ti te ku guo zhano kumala nike chi panpa pki chi panpa nike to pki nikala panpa nike to pki nikala ma panpa ti na zhigta dhukho ta sara shi ju te dhukho tiyan zhe te uzo tumu guo te ta tsamjur la teni shi gu na zhigo yin zhigo ti na lami mangag la tenpa dā tārūng shūng chēmū kuwa lānsa nā tārūng māna rā kūgā dā. Tā tī mērā hu nā sīmbā yīnjī kā yōrā lā kīwērē shā gī nā tī tā kīwērē shā pī tāchā rīmbā kāng yī nā tā kīwērē shā wī rīmbā rīmbī lā pā sō rō tūñ jā rā dā. Lā lā sōmbī kāng zā kī nī kā vā sā lā tā lā vā zā lā mā dā kāng kū jā rā zhī ngī wū lā kū jā rā kūgā dā. Nī kā lā lā sōmbī kāng zā kī lā mā dā zhī ngī wū lā kū jā rā. Lhapa la zine, te kukuna lhava la zikunu. Thala sunbi kansa ki tongwa ngaro nan la jang. Ngunji manji jinji na lukka chata lhapa yin. Jinji zari yin jorwa na nyansan tenbi chata jang. 杨乐的这个特意呢，这位叫他当了官，这位全部蹲在那上，第一，是害怕什么？第一，准备联络什么来说吧？还是你啦？后边准备工作给这个，特别下位人吧呢？得应第一种的，第一个打起工的时候，很困难的。
1: 是你我老古人，我吃干的过啊，老那啥个呢？还是你啦？这是古家子，吃干个哒，就过啊的龙骨那里啊，还不是你啦？你这全部端端些，古龙这全部讲了，上次什么讲龙端端些完了，这全部端端些完了，上次全部什么子呢？就个上次什么子呢？就个，人家不给啥，人家不给啥。
0: 上级破坏啥？你托把上升级啥托呢？管得着能啊？上次什么子劲儿？要么呢？他说他这金币一些子那样做个，对，多少呢？啊，等我来桌上啊，电话来着，电话用等着电话来着，把这都和他的这位全部的劲儿，等着电话托做那的这位全部的，等着电话我弄着呢，电话来急急买弄，过来再急急买弄，急急买弄。
1: 第一，他等着电话，不是？啥办没办？啥办没办？这位全部蹲在那儿，我们蹲在那儿位，我都弄个娘们啦，那位，男主啊，那名字叫的呀。第一，吃那这位全部蹲在那儿，就个日光人呐，害怕什么的？吃这么久害怕，等人这么久害怕，喝这么久害怕的，这样的话，等人这么久害怕，害怕喝这么久害怕的。
0: 但是你提着过这个喇叭的，这东西个用，电脑什么啦？经过个个呢？不管吃真正喇叭，真正呢，那么的了呀。没给植物帮助的，吃个喇叭的了；没给植物帮助的，吃个喇叭的了。第一，第二，起码的工人就呢，手头这东西喇叭的。第二，青皮喇叭的，染上个喇叭，牛个。青皮喇叭那样，我都伢讲住个喇叭的。
1: 苏中个害怕，你们呢？年龄个害怕，自己的第五个，第这个长毛个松下刚刚的，或者呢，我说年龄了这个呢，啊，几个吃这个呀？说不着这个干，你马上把门来这个干，啊，是老板也办不些这个干，是，啊，怎么买这个干？这就啥时候了？
0: 哦，对呢，啊，这门嘛都，我们我开始我们在年年了年年嘛了，他第一个男爵的他，用啊第一的正在开工呢，用什么的呢？第一个他是让他改住呢，什么的呢？他是让当当那个呃，年娃有个呃，给你等等那个年娃买那个男爵的开工呢，第二个他，我说吃这么些好啊，用的，另一个年娃。 古农巴拉，苏特吉拉巴里呀，这时候刚了苏特吉拉巴里，哎呀，他苏特吉拉巴的苏特吉拉巴个能够懂嘞，这就甚至你哇，古那呢，阿妈白巴呢，想甚至拉巴嘞，想是他会拉巴嘞，想是他快个沉默，塞那的很困难的，苏特个沉默，另一个你哇个困难，你等我个你哇个困难，这个他。
1: 可你个女娃个这么些个子着，上个个里头我个当三十个个女娃个过呢，这三个个吃这么着，到那他什么当那个没给吃的他都，都把马浪弄，呀没给吃送过呢，都没有呢，这都和的没给吃的，俺那就可能都对着没给吃，不过子的，那他妈吃这么些呢？
0: 第二个事儿，很多呢，地上准备，大娃个用啊，好用一个个子。第二个，那位电脑灯，楼梯电脑灯，门边电脑灯，这个他们家老婆啦，出门，这个他们家个用准备一个个，叫啥些个？第二一个个，那个什么些个个子呢？第二个，出门刚好过的呢，我个太忙用的，刚从东里东啊，那就东刚来了的呢。 地东儿旮旯说比一个人的，啊，等着，俺如南啦，让个今年的这等中华的，出门一年间里。 sashe simchu